0: 那个通卡格罗贝拉，你个托雷，他那强盗过去东北的通卡人能抢人的了。他等这边，他恰从那马来走，他老家就在，他从马就去了，他军队人都去的好。那个对对这植物也是的，那路军在的。哦，那路军在马县穷呀，哈古马罗。
1: 哦，哈古。
0: 那个被搞的些搞的，三十二巡逻。
1: 对的。
0: 或者军队的些好罗，那路军将官军队。
1: 啊，地块儿搞，直接就跟我讲，用这些来着，着火热的，对，直接就跟我讲了。热的，啊，对的，啊，那老的嘛意思，对的，那老的家就哦，打着东西，像你的着，解决的我嘛，落去的意思，打多着，当家家的，打强盗着火了，就那，地着，把着，就着，这个家的，但就着，当当当当，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样的，怎样
0: nalu dirwa Tashin begang nalu chik jing zing jing akam
1: Ta yinda ka tene tene ke lala anta ka shoro taja Poyo ka shoro taja
0: Tama zizi jing zirwa
1: Ho jing zhari tene poka tene la tra taja Ana nasha taja Ana la mecha taja Tegay nene tog jing zhari
0: Jing zirwe
1: Ho jing zhari te tala loju xie jori kin
0: Loju xie
1: jori Tog ana tra taja tato tseng hara ka tila Tene nge ke pa san ro Tene sha sa san ra Tene chare nge ke ka Masaika te la tana kya kya ta shingja ta san la, doka zilin la, toka zilin la, ta gezo, tokra ho. Dara rung lo si la tram ye chani tana, talo oma ho. Daga che cho ki di ta chata. Da cha tana kere se na, taan da cha tana ya pa tro tka kya ta che cho ko ni, ta ja waka jin cha pa zingyan chi bi te tana ya ta cha ta le rima ta la rung che cho cha, ta ta si cha di wani bari. Me cha ta kere se na, ngara ka te la tana, tse ngara ngara ka tu la tana, ada ka me bi tu la. Me bi tu la, tana ti tana me do do. do che cha cha do do che do ba che ya ta ta ta me han da ka re so ng ke ta pe cha ye ga ma se zin da ge su zun da ro ga na ta cha cha do ye ma ho ya ga de da ta ta ga ta te ya ta ka ta na na ta na che do to ge na do to do ta ti ni to na me cha pa je na ta ka mi ma lo ro ta ta ga me ha sha ta me cha do ta ta me ha sha ta ta ri o pe ge che che ge to ni ta na ta me na ma rong ba o ta ri me cha
0: ba ti ji to we
1: o
0: Tinjuk laji sya de arwa.
1: Arre.
0: Tu desan jeng meta cha de arwa.
1: Ho arre.
0: Ya ya ya.
1: Ha. Te de de de. Na pomo ra ke pe cha ye na pomo ra de la ta den go la shuru din ja. Te ke la ke de ke ta ta ja na cho na na long din ja te pomo jin cha re. Te ta chang do ko to ko du na ke do re. O ta ja cho no ma.
0: Ha.
1: Ji mo ya shi ji. Ye tu chong shi ji. Na long xin di sen ze.
0: Ha.
1: Ji mo ya shi so ye tu chong shi ke ta du na yang ji. Zo te ko ko ໂຕຊັ້ນຢູ່ລະປໍຊັ້ນຢູ່ລະເດປໍມົກຈິນຈາເດເດເອີ້ລະເດນາຈາມາໂຕເດຕາຈໍເດອະນາລະລໍຊາໂຕຕາຈໍເດເດເກນະຕາປໍມົກມາທາງຈິນຈາເດຈິນຈາເດເຮົາຈິນຈາເດເທມາເຈບາກະເຕຈໍໂຕຕະນະອັນດະກະລໍໂຮໂຕປໍມົກລໍເຮົາໂຕລໍໂຮນະຕາລິງກິນຊໍຈິຈິເດເຕນະຈະມະເສລາຕະນະຈະຄໍຊູກະຈາລາທາງຈິເດຣາລະທໍຈໍເດເກທໍຈໍສາກະເດທີນີ້ເຕນະຈະຕະຕະຄະຈິຈໍເດ
0: ロホテチェレセナトナポモタンチェガナラカトゥラタタソングラヤナタジャカペジチェコンタンタンカジャネティネコジャタワダンピゾタタタモツジョギドタタソグギブゴホアンガラグデラタナヨレマルホタワダベトジョンダンジャイドマンダンジャイドアンダカンホランゾドアマンダカンホランモゾドゼゼジュゼピヨマルホンジゾゾサタタモホタソングレロホンガラグデラタタヨレマホアルワルワヨマルタメリジュンセジェルサタロホテナナタテナヘゴチェ
1: まずてりてけなたそ著作のままままれ。お、たるべてたてのどどれ。てててててて結構てやりんでやりてね。まずたてんぐんかろりんか。だてかごつさ、たろほんとたれてじゃ。パコんだ。あ、いやいや。てとけちょじんをな。てりかてにてとけちょじんちゃてんじんしゃてれら。てぽぽれかままかてちょじん。そうえ。お、とび。
0: 哦,對對。佛陀的著我,佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的。佛陀的
1: kyun ta ge tele ne ngi ta song hie ge yu de ge ga ma nyam kong pe yong ba la so te ni te ne yang ni yang to chung du chu do la te pe ji yang bo dong ni ge na la re wa chi hyu yu
0: o
1: chang do ge zuo chi da chang do zuo chi ge dong bei yin nan da nga gu bei yin nan da de ge ge dong no de ma nyam ba ngate ka ngata ge tsa ya de rong san no tong tong jo du ru ro ye na ngate ka du ro te ge jo de ge ta ma nyang kong pe kong mo ba la so da la ta nga ra wa che hyo de de yin ki
0: ta na lu ju ji tu ya chi ro wa
2: dan jo cham do zhong ji de ke ru chu gi ge ke rin bi ngui mi xu xia ri ni cham ji zhuo qian ti tang jin xiao zhen na bi to ni chuo jin jian ni 水军人员了，军纪多拿的，军纪千里土皮干了。中华民族解放军装备六十三点的基础枪队了，军纪执行一百里。三年零几，敌人给杀掉我朝的东军，准备立身受伤，大家去领，领解受伤家伙。